ஞானமரி தே முக்தி பது கர்மமரி தே ஸ்வர்க அமர ரஹே இக்கு பக்தி ஹி சஹன ஸ்வர்க அப்பர்க. வைதிக நியமானுசார் சம்பன்ன கர்மக்கு அந்திம் ஃபல் ஸ்வர்க. ஸ்வர்க பிரதான கரிர கர்ம ஸ்வயம் சமாப்த ஹுஞ்ச. இசைகரி பிரம்ம ஜானிக்கு லக்ஷ்ய கைவல்ய மோக்ஷ பிரதான கரிர ஜான் பனி சமாப்த ஹுஞ்ச. தர பக்தி சாதன் பனி பக்தி ஏவம் சாத்திய பனி பக்தி ஹுனி பைக்குலே சதைவ ரஹி ரஹன்ச ர பக்தலாய் பனி அமரத்து பிரதான கர்ச்ச. அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக் பகவான் பனி பக்திக்கு அதீன்மா ரஹன்சன். பக்த வத்சல் கருணா சிந்து ஸ்ரீ ராதா கிருஷ்ண சரணார்விந்தமா அட்டூட் பக்திக்கு யாச்சனா கர்தை பிரபாத் காலின் சத் சங் பிராப்த கர்ண காரியக்ரம் அத்யாத்ம சந்தேஷ் சுனேர பசிரனு ஹேகா ஆதரணீய ஸ்ரோதாஹரு. காரியக்ரமா ஹார்திக் ஸ்வாகத் ஏவம் ராதே ராதிக்கு அபிவாதன். ஆதரணீய ஸ்ரோதாஹரு, காரியக்ரம்கு பிராரம்பமா போலியேகு தோஹா ஜகத்குரு ஸ்ரீ கிருபாலுஜி மகாராஜ் துவாரா ரச்சித் பக்தி சதக் கிரந்தபாட லியேகு தியோ. ஸ்ரோதாஹரு, பக்தி சதக் வித்ர ஸ்ரீ ராதா கிருஷ்ண பக்தி மார்கிய அத்தியந்த சுந்தர் சுந்தர் ஏக் சே தோஹாஹரு சன் சாதே தின்கு பாவார்த்த பனி ஸ்வயம் ஜகத்குருபாட சரல் டங்கமா கரிய.